ஐயா ஐயா இங்கி தகையா தகை எங்கிச்சு தனக்கு இங்கே ஏமி ஏமி குறுக்கி காச்சி போனாசி ஒன் தௌசண்ட் இங்கே பிக்கலக இங்கே தகையா தகைங்க கித்தியோங்க தகுமி பிக்கு போன ஸ்டாத்து செவன்டி ஃபோர் ஆஷ் நம்பர் த்ரீ ஸ்டாத்து செவன்டி ஃபோர் ஆஷ் நம்பர் த்ரீ Mimi yo. Ikaso. Nyuara gara-gara status 74 aja nambah 3.

தெரியாத தூப்சே தாப தேகிகோ சீர்த்த ஜெபஜோக மோசின் தோமாஸ் மோசின் யோனிஸ் மிசோய் ஆக கிம்ஞேனோ மோசின் பமுர்த்தாவே செகிகோ சீர்த்த பெஞ்சமின் சித்தோனிகி ஆக டானியல் சித்தோனிகி ஜெபாகி மோ லுவேத் சோதேகே கமாதி தாபாலி ஸ்கூத் ஆக தப் சபை ஜெப் குவானி ஜெபாகி மோ லுவேத் சோதேக் கோபகாச்சு முச்சகுரோனிங் மெச்சகர் செசரே கேகாயு மானிகன் காசி தாபங்குவன் தரகி திப்த மாகேங்க அரவை தாமூத் கெஞ்சினி எங்க கோக்குவே தாப காப் காப்கென் நெப பீலி தாப் சிபித்தாலி நெய்தி தாசிலிங்க இஷேக எலி புபகலாயிங் கின்னு முபோர்த்தி எங்க காசி தாப மூத்தருக்கு திப்த மகேங்க அரவை தாமூத் கெஞ்சினி சவுத்த குணரே நீக்கியாய் எங்கா கோக்குவே தாப காப்கென் கொய்வா ஜுமா மோஸ்தருக்கு திப்த மக்சு மகராவை தாமூத் கெஞ்சினி எம்பேச நம்ப நெபத்தாரே தேத்கோ 7731-7733-0711-341-7733-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7731-7
tero kimeto chemosi nebo chemosi sitonik nebo kap ken koiwa kametabe nekikosirto Mary Chepkwony, Jeremiah Cheriot, Joseph Cheriot, Eric Cheriot, Andrew Cheriot, nekosirto Joshua Cheriot, Alice Cheriot, nekosirto David Cheriot, Wesley Cheriot ak Johnston Cheriot. Kargetab yugoi nebo nekikosirto Jane Cheriot, Ellen Cheriot, Alice Cheriot, Ruth Cheriot, Irene Cheriot, nekosirto Viola Cheriot, Caroline Cheriot ak Joan Cheriot. Tupchetab chekikosirto Chebochok Mosin, Thomas Mosin, Eunice Misoi ak Kimieno Mosin. Pamurtoab Benjamin Sitonik ak Daniel Sitonik chebo Kimolwet Sotike. Pamurtoab chekikosirto Benjamin Sitonik ak Daniel Sitonik chebo Kimolwet Sotike. Kamatitab Alice Kut ak Tapsabei Chepkwony chebo Kimolwet Sotike. Kobakach mochokoronik mecheker chesere kiyoe kayumanik eng kasitab angwan tarikit 21 arawetab mut kenyini eng kaa kokwetab Kapken eng nenoto ko bilitab sipitali nebo silingishek 1200 kinemu bortanyi eng kasitab mut tarikit 22 arawetab mut kenyini sauti ak konorenyi kiyoe eng kaa kokwetab Kapken koiwa Jumamos tarikit 23 arawetab mut kenyini Mpesa namba nebo taretet ko 0711-341-773 koichi Eric Cheriot. Mutya missing agoba meenyi. Kiparasteuak eng karogenet agoba meetab retired teacher kesilibwete bata shop Business George Kimngeny Rugut nebo Isaac Village Bomet Central weritab chekikosirto chelel keleg chuma agatab kigen werit kora nebo tapsabei chuma maningotiotab nekikosirto Lea Akalise tupchetab nekikosirto Michael Rugut nekosirto Tapsabei nekosirto Tamnyobi Paul Rugut nebo KR nekikosirto Fundi Rugut nekosirto Tabutany nekosirto Tabletkoi Esther Cheriot Elijah Alice Sigilai Lucy John Richard Emily Eric Betty ak Isaac Kwanitab Edwin Mutai, Mulo Mutai nebo Bomet TTC, Grace, Jonathan, Jonah, Eric, Anna, Stephen, Nelly, Kenneth Mutai nebo NLC, Caroline, Charlie, Negosirto Walter,
Catherine ak Ketrud kometa pamarishek ak mecheker cheserem kayumanik ab boisiet ab konorenyi ko Jumamos tarikit 23 arawet ab mut kenyini en kaa Isaac Mpesa namba nebo taretet ko 0769 562 410 0769 562 410 koitchi Benston Mutai kinemu bortanyi en etenwek hospital mochari en kasit ab aeng tarikit 26 arawet ab mut kenyini sauti konorenyi ko kasit ab somok tarikit 27 arawet ab mut kenyini en kaa Aisaik Singorwet location mutya imuny en kaliet George kiboroste wan karagenet akobo meet ab retired teacher ak silibwet bata shope businessman George Kimnyeny Rugut nebo Aisaik village Bomet Central werit ab chekikosirto Chelel Keleg Chuma ak Tapkigen werit kora nebo Tapsabei Chuma Maningotiot ab nekikosirto Lea Akalis tubchet ab nekikosirto Michael Rugut nekikosirto Tapsabei nekikosirto Tamnyobi Paul Rugut KR nekikosirto Funde Rugut nekikosirto Taputany nekikosirto Tablet Koi Esther Cheriot Elija Alice Sigilai Lucy John Richard Emily Eric Betty ak Isaac Kwanit ab Edwin Mutai Mulo Mutai nebo Bometi TC Grace Jonathan Jonah Eric Anna Stephen Nelly Kennedy Mutai nebo NLC Caroline Charlie nego sirta Walter Catherine ak Ketrud kometo pamarishek ak mecheker cheserem kayumani kaboisiet ab konorenyi ko Jumamos tarikit 23 arawet ab mut kenyini en kaa Isaac Mpesa namba nebo taretet ko 0769 562 410 0769 562 410 koitchi Benston Mutai kinemu bortanyi eng tenwek hospital mochari en kasit ab aeng tarikit 26 arawet ab mut kenyini sautia konorenyi konoret ab bortanyi ko kasit ab somok noto ko tarikit 27 arawet ab mut kenyini en kaa Isaac Singorwet location mutya imuny en kaliet George choto ko sininyu ko kabarastosiek ame chekaitwechi ngitok pa studio nekakoiteche sait 12 nebo koskoleng kakobata dakikaisiek 33 ngakwek tugul chekoitwa nyikisindo ak rire en kasarta neuni kosikobit kokaikaak Jehova okono kimnatet mutya missing konyo